0: और मैं पाचू
1: ईटी विनो और रेडियो और रेडियो பியும் ஏக்கிறேன் வேர்க்குவாரோ
0: மார்மே பாச்சு
1: இட்டியுன்னும் ஓர் ரேடியோ

0: ஆர் மேப்பாச்சோ
1: இடி யூனியோ ஆர் ரேடியோ யும் ஈக்கிரே வேர் குவாரோ
0: அலிஷானி வியூ குக்கு குக்கு மார் மேப்பாச்சோ
1: இடி யூனியோ ஆர் ரேடியோ